தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி ததல தஜ்ஜனு தஜ்ஜனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தத்த தரித தனத்த ஜனுத்த